0: பா உன் நிறைய நீ நம்ம நான் போற ராய் வோட் ஆஃப் ஹோம் யோன் தி தாதா
1: ஒரே அம்பை கோவனா ஸ்டார் 3-1 ஹாட் பாகி இவுகின் கரினம் இந்த போற ராய்
0: இந்த போற ராய் இந்த போங்கி நான் ஓவர் தாரா தோன பிக்கி கபாய் தென்வா தாரா தோன பாயிண்ட்ஸ் ஒனோவா தேக்கி கபாய் ஆவா தாரா தென்வா தேக்கி கபாய் நினவா தாரா தோன தேக்கி கபாய் ஒனோவா தாரா தென்வா தேக்கி கபாய் வனுவா தாரா ஒனோவா தேக்கி கபாய் ஓவை தெவின தோன தாரா வனுவா தேக்கி கபாய்
2: இம்மச்ச ராய் கொர்ணப்பா கொர்ணப்பா வாய்க்கோ வாய்க்கு கொமேவே வாய்க்கு தெரிக்க வாட் தி ஃபோ
0: Orang ini nama kainan. Wapun tara onowa anak kita baik. Senepun tara tapi mau onowa anak kita baik. Orang senepun tara tapi natowa na anak kita baik.
2: Kumpul tahu, kumpul tahu, kumpul tahu apa tahu?
0: Senepun tu nih. Senetai nang bororoi enak tahu wapun. Wapun perlu ada sense kita mereka baik. Orang yang senyap tu anak orang yang.
2: Yang mana?